0: நீங்க சார் அவசரம் வச்சிடலாம்.
1: Plan 1841
0: está autorizado para aterrizar en la pista de Osma Vizquierda y entonces calma. Profesor, 1841.